என்டன்கே அராட்டு சோக்கோரிடே உக்கனி அண்டு வாஸ் பாட்டுயாங் கையுவன்னான் சோக்கோரிடே தங்கார் மாத்தடோட்டு ஜான்டன் அகங் யுக்தி பாச்சாங் பமாக்குமாங்குவே.